0: அரைக்கிலும் பொடிக்கலும் ஈஸியாகுனா த்ரீ ஜா மிக்சிகள் இப்போ வெறும் 1990 ரூபாய் முதல் கண்ணங்கண்டியில்.
1: ISI மார்க்கோடு கூடிய கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 2490 ரூபாய் முதல் கண்ணங்கண்டியில்.
2: ചലച്ചിത്ര ഗാനങ്ങളിൽ ഒരു ഗാനം കൂടി. ഗായകൻ MG ശ്രീകുമാർ, ചിത്രം നരസിംഹം.

காமிதாத்த விதரண விபுண சரண காமிதாத்த விதரண விபுண சரண காவியனா நகாலங்கார பரண காமிதாத்த விதரண விபுண சரண காவியனா நகாலங்கார பரண பூமி ஜல அக்னி வாயு ககன கிரண போத ரூப நித்யானந்த கரண சா திகம பரிபவம மரிரி சரிசா சரிகம பனி பவம மரிரி சரிச மகம பனி பமகமரிரி சனி சரிகம பகம பசானி பமரிரி சரி பசானி பமனி பமரிரி சரிகம பசனி சரி சரி பமரிசனி பபம மரிரி சனி சரி சமக பமனி பசனி.